0: சரி சிறந்த யோசனத்தா, நல்லதொரு பெரிய சிந்தனதா.
1: கேட்ட மாட்டையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு. நோட்டு கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நாடு நெச்சிச்சு சீறி பயணம் லேவிஷாய்.
0: ஜோக்கி எங்க ஜாக்கி, நம்ம டயர் கண்டிஷனா. பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க. பெரிய பஞ்சர்,
2: பெரிய டேஞ்சர்.

எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா. நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெத்திச்சு சீரிப்பாய்.